மிசு புயல தீத்தி ஊ புயல நம்ம நியாவு மேலோ பங்கெல ஓட்டி கனி பங்கெல ஓபி ஹனு தெய்வேனே பங்கெல ஓலி மெலி ஹனு லெலோவா ndiyahuvaa amusiyawo athowa yawo masi khawira athongwe wikatanle kathongwe amusi masi okelo tuki hasa momusi nimemmo muluku yowo posuwenle anamana notokelele yanuwa ntokonisipo na muntu nanyu iwe kava na momadhi alifake